0: சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் ஓம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம்
1: சிவ சிவ சிவ சுப்பிரமணியம்
0: ஜெய் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சு

0: சத்யம் புனந்தனகி சர்வசுஷ்டி. சத்ய மகிமலேனி ஸ்தலமேதி கருகுன்னா சுத்த சத்வமிதியே சுடரையா. சுத்த சத்வமிதியே சுடரையா.
1: இட் இஸ் அவுட் ஆஃப் ட்ரூத் த ஹோல் கிரியேஷன் ஒரிஜினேட்டட். And the entire creation would go back and merge into this principle of truth. There is no place without this principle of truth. And this is pure, unsullied, primordial truth itself.
0: Satyamu panchabhautikamu satyamu kudaka tappadeppudum. சத்யமு நிராமயுண்டு கணுதிம்பக